ஈஸ்வரன் மந்தகாசம் பூண்டரு செய்து தன்யே வல்லபே கிரிகன்யே பார்வதி பத்ரே நின்னோளமார்க்குமில்ல பகவல் பக்தி நாதே ஸ்ரீராமதேவதத்துவம் கேட்கணமென்ன மனதாரில் ஆகாங்க்ஷையுண்டாய் வந்தது மகாபாக்யம்.

பதே கங்கா காமுகா பரமேஸ்வர தயாநிதே பன்னக விபூஷண ஞான் அனுகிரகீதையாய் தன்யாய் கிருதார்த்தையாய் ஸ்வஸ்தையாய் வந்தேனல்லோ. சின்னமாய் வந்து மம சந்தேகமெல்லாம் இப்போள் சன்னமாயுது மோகம் ஒக்க நின்னனு.

ஆகாலும் நிம்மலம் ராமதத்வாமிருதமாம் ரசாயனம் தொன்முகோல்களிதம் ஆவோளம் பானம் செய்தாலும் என்னுள்ளில் திருப்தி வருகென்னுள்ளதில்லையல்லோ நிர்ணயமது மூலம் சொல்லும் ஞான் சக்ஷே.

0: மனோகரம் விஸ்தரில் சருளி செய்திடேனம் மடியாகதே ஈஸ்வரன் தேவன் பரமேஸ்வரன் மகேஸ்வரன் ஈஸ்வரியுட சோத்யம் இங்கன கேட்ட நேரம் மந்தஹாசவஞ்செய்து சந்திரசேகரன் பரன் சுந்தரகாத்ரி கேட்டுக்கொள்ளுகருள் செய்து.
1: இதுவரை கேட்டது ராமாயண பாராயணம். பாராயணம் செய்தது ஸ்ரீ வெண்மணி கிருஷ்ணன் நம்பூதிரி. இனியொரு ஸ்ரீராமகீர்த்தனம் பாடியது டாக்டர் எஸ் சௌமியா.

0: நீர் பூமியின் வாழ்வாதாரம். நீர் இல்லாத காரணத்தால் தான் பூமியை தவிர மற்ற எந்த கோள்களிலும் உயிரினங்கள் வாழ முடியாது என்று அறிவியல் கூறுகிறது. நீர் என்பது உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கு மட்டுமல்ல, மனிதனின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கும் ஒரே ஆதாரம். இந்த உண்மையை உணர்ந்தும் உணராதது போல்தான் நாம் அந்த நீருக்கே துரோகம் இழைக்கின்றோம். இன்றைய தமிழ்ச்சூழல் மாலை நிகழ்ச்சியில் முதலாவதாக நேர்கள் கேட்க இருப்பது திருமதி கே ஜெயலட்சுமி அவர்கள் எழுதி வழங்கும் உரை, நீர் ஒரு மாயத்திரவம்.
1: எல்லா பொருட்களும் மண்ணிலிருந்து தோன்றுகின்றன. ஆனால் நீர் இல்லையெனில் எதுவும் நிலை பெறுவதில்லை என்பது இயற்கையின் மாறாத விதி. இந்த பிரபஞ்சத்தின் கருமையை ஊருருவி பூமி எனும் நிலக்கோளை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் மர்மமான திரவம் தண்ணீர். சுமார் 4 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நெருப்பு குழம்பாய் கொதித்து கொண்டிருந்த பூமியை ஒரு மகா மழை குளிர்வித்த போதுதான் உயிர் என்ற அற்புதம் இங்கே துளிர்விட்டது. அன்று முதல் இன்று வரை மனித நாகரிகங்கள் அனைத்தும் நதிக்கரைகளில்தான் பிறந்து வளர்ந்தது. தெய்வ புலவர் திருவள்ளுவர் நீரின்றி அமையாது உலகு என்று 3 சொற்களில் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் ரகசியத்தையும் அடக்கிவிட்டார். கடவுள் வாழ்த்துக்கு அடுத்தபடியாக வான் சிறப்பு என்ற அதிகாரத்தை அவர் வைத்தது நீரே இவ்வுலகில் கடவுள் என்பதை உணர்த்தத்தான். நீர் என்பது வெறும் தாகம் தீர்க்கும் திரவம் மட்டுமல்ல, அது ஒரு நாட்டின் பொருளாதாரம், ஒரு பெண்ணின் உரிமை, ஒரு குழந்தையின் எதிர்காலம் மற்றும் ஒரு விவசாயியின் உயிர் நாடி. இருப்பினும் இன்று நாம் ஒரு விசித்திரமான முரண்பாட்டில் நிற்கிறோம். ஒரு பக்கம் நவீன தொழில்நுட்பங்கள் விண்ணை தொடுகின்றன, மறுபக்கம் தாகத்திற்கு ஒரு மிடறு நீரின்றி தவிக்கும் தேசங்கள் பெருகிக் கொண்டிருக்கின்றன. நீலத்தங்கம் என்று அழைக்கப்படும் தண்ணீர் இன்று வணிகப் பொருளாக மாறி எல்லைகளுக்கிடையே போரை மூட்டும் ஆயுதமாகவும் உருவெடுத்துள்ளது. தெய்வ புலவர் திருவள்ளுவர் தனது திருக்குறளில் கடவுள் வாழ்த்துக்கு அடுத்தபடியாக வான் சிறப்பு என்ற அதிகாரத்தை வைத்துள்ளார். இது நீரின் முக்கியத்துவத்தை உலகுக்கு உணர்த்தும் ஆக சிறந்த சான்றாகும். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்

துப்பாக்கு துப்பாய தூவும் மழை என்ற குரல் உணவை விளைவித்து தருவதோடு மட்டுமல்லாமல் பருகுவதற்கு தானும் ஒரு உணவாக மழை அமைகிறது என்பதை விளக்குகிறது. நீர் இல்லையெனில் உலகம் தானம் இல்லை, தவம் இல்லை, ஒழுக்கம் கூட நிலைக்காது என்கிறார் வள்ளுவர். நீரின்றி அமையாது உலகு என்ற மூன்று சொற்கள் ஒட்டுமொத்த மனித நாகரிகத்தின் இருப்பையே வரையறுக்கின்றன. அறிவியல் ரீதியாக நீர் H2O ஒரு மர்மமான திரவம். நீர் மற்ற திரவங்களைப் போலல்லாமல் உறையும் போது அதன் அடர்த்தி குறைகிறது. இதனால் பனிக்கட்டி மிதக்கிறது. இந்த அதிசய நிகழ்வு நடக்காவிட்டால் கடல்கள் அடியிலிருந்து உறைய தொடங்கி கடல்வாழ் உயிரினங்கள் அனைத்தும் அழிந்திருக்கும். ஜப்பானிய அறிஞர் டாக்டர் மசாரு எமாட்டோ தண்ணீருக்கு நினைவாற்றல் இருப்பதாக தனது ஆய்வில் நிரூபித்தார். நாம் பேசும் அன்பு சொற்களுக்கும் வன்முறைக்கும் நீரின் மூலக்கூறுகள் மாறுபடுகின்றன. நாம் மூளை 80% நீராலானது என்பதால் நாம் சிந்திப்பதற்கே தண்ணீர் தேவைப்படுகிறது. இது ஒரு வேதியியல் பொருள் மட்டுமல்ல, உயிரின் உந்து சக்தியும் கூட. உலக மக்கள் தொகை 800 கோடியை கடந்துவிட்டது. பூமி 71% நீரால் சூழப்பட்டிருந்தாலும் மனித பயன்பாட்டிற்கு உகந்த நன்னீர் வெறும் 2.5% மட்டுமே. 1950களில் இருந்ததை விட இன்று நீரின் தேவை 3 மடங்கு அதிகரித்துள்ளது. ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் சுமார் 60,000 லிட்டர் நீரை நேரடியாக குடிக்கிறான். ஆனால் நாம் பயன்படுத்தும் பொருட்களில் மறைநீர் ஒளிந்திருக்கிறது. உதாரணமாக, 1 கிலோ அரிசியை தயாரிக்க சுமார் 3,000 லிட்டர் தண்ணீரும் ஒரு ஜோடி ஜீன்ஸ் துணி தயாரிக்க 10,000 லிட்டர் தண்ணீரும் செலவாகிறது. நாம் பொருட்களை நுகரும்போது உண்மையில் அந்த பொருட்கள் வழியாக தண்ணீரைத்தான் நுகர்கிறோம். ஒரு காலத்தில் தண்ணீர் பந்தல் வைப்பது அறமாக கருதப்பட்டது. இன்று தண்ணீர் பாட்டில் என்பது $300 பில்லியன் மதிப்புள்ள வர்த்தகம். பொருளாதார நிபுணர் இஸ்மாயில் செராகல்டின் எச்சரித்தது போல 20ஆம் நூற்றாண்டின் போர்கள் கச்சா எண்ணெய்க்காக நடந்தன. 21ஆம் நூற்றாண்டில் போர்கள் தண்ணீருக்காக நடக்கும். நீலத்தங்கம் என்று அழைக்கப்படும் தண்ணீரை பன்னாட்டு நிறுவனங்கள் லாபத்திற்காக சுரண்டுவது சமூக அநீதிக்கு வழிவகுக்கிறது. தென்னாப்பிரிக்காவில் கேப்டவுன் நகரம் 2015 முதல் 2018 காலகட்டத்தில் வரலாற்றில் மிக கடுமையான வறட்சியை சந்தித்தது. இந்த பிரச்சினைக்கு டே ஜீரோ என்று பெயரும் இடப்பட்டது. நகரின் முக்கிய அணைகளில் நீர் இருப்பு 13.5 கீழே குறையும் நிலை டே ஜீரோ என்று அழைக்கப்பட்டது. இந்த நிலை ஏற்பட்டால் குழாய் வழியிலான நீர் விநியோகம் முற்றிலும் துண்டிக்கப்படும். மக்கள் தினசரி 25 லிட்டர் தண்ணீருக்காக நீரில் அமைக்கப்படும் 200 பொது விநியோக நிலையங்களுக்கு சென்று வரிசையில் நிற்க வேண்டிய நிலை உருவாகும். இந்த அபாயம் காரணமாக நிலத்தடி நீர் மற்றும் தனியார் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வணிக ரீதியாக விற்கப்படும் நிலை உருவானது. மக்கள் பிளாஸ்டிக் கேன்களில் தண்ணீரை சேமித்து விற்க தொடங்கினார்கள். மக்கள் ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு 50 லிட்டர் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்ற கடுமையான விதிமுறை அங்கு கொண்டு வரப்பட்டது. இதனால் பொதுமக்கள் தண்ணீரை சேமிக்க பழகினர். மேலும் நடுத்தர வர்க்கத்தினரின் வீடுகளில் நீரளவை கட்டுப்படுத்தும் கருவிகள் பொருத்தப்பட்டன. அரசின் தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மற்றும் பொதுமக்களின் கூட்டு முயற்சியால் டே ஜீரோ தடுக்கப்பட்டது. பொலிவியாவின் 4வது பெரிய நகரமான கொச்சம்பாவில் 1999-2000 ஆண்டுகளில் தண்ணீர் தனியார் மயமாக்கலுக்கு எதிராக மக்கள் நடத்திய மாபெரும் போராட்டம் தண்ணீர் போர் என்று அழைக்கப்படுகிறது. உலக வங்கியின் அழுத்தத்தின் பேரில் பொலிவியா அரசு நகரின் குடிநீர் விநியோகத்தை அகுவாஸ் டேஸ் துனாரி என்ற பன்னாட்டு நிறுவனத்திற்கு 40 ஆண்டு கால ஒப்பந்தத்திற்கு விட்டது. அந்த நிறுவனம் உடனடியாக தண்ணீரின் கட்டணத்தை 4 மடங்கு வரை உயர்த்தியது. ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் தங்கள் வருமானத்தில் பெரும் பகுதியை தண்ணீருக்காக செலவிடும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். தொழிலாளர்கள், விவசாயிகள், மாணவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஒருங்கிணைப்பு குழு என்ற அமைப்பின் கீழ் ஒன்றாக மாபெரும் போராட்டங்களை முன்னெடுத்தனர். போராட்டக்காரர்கள் மீது அரசு இராணுவத்தை ஏவியது. பலர் காயமடைந்தனர். உயிரிழப்புகளும் ஏற்பட்டன. மக்களின் தீவிர எதிர்ப்பின் காரணமாக பன்னாட்டு நிறுவனம் நாட்டை விட்டு வெளியேற நேரிட்டது. இறுதியில் தண்ணீர் விநியோகம் மீண்டும் அரசின் பொதுத்துறை வசம் ஒப்படைக்கப்பட்டது. உலகெங்கிலும் தண்ணீர் பற்றாக்குறை மற்றும் நிர்வாக சீர்கேடுகளால் ஏற்பட்ட 2 முக்கிய நெருக்கடிகள் கேப்டவுன் டே ஜீரோ மற்றும் பொலிவியா தண்ணீர் போராகும். காலநிலை மாற்றம்

மற்றும் தவறான நீர் மேலாண்மை ஆகியவை மக்களின் அன்றாட வாழ்க்கையை எவ்வாறு புரட்டி போடுகின்றன என்பதற்கு இவை சிறந்த வரலாற்று சான்றுகளாகும். மனிதனின் இருப்பிற்கும் வளர்ச்சிக்கும் ஆதாரமாக விளங்குவது நீர். அதனால்தான் நமது பூமி மற்ற கோள்களிலிருந்து தனித்துவம் பெற்றிருக்கிறது. பழம்பெரும் நாகரிகங்கள் அனைத்தும் நீரை அடிப்படையாக கொண்டே தோன்றின. ஒரு சமூகத்தின் பொருளாதார வளர்ச்சி, வறுமை குறைப்பு, சுற்றுச்சூழல் வளம், உணவு எரிசக்தி பாதுகாப்பு ஆகியவை அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பது நீர். நீர் நமது உடலில் மூளை இதயத்தில் 73%, நுரையீரலில் 83%, தோலில் 64%, தசைகளிலும் சிறுநீரகத்திலும் 79%, எலும்பில் 31%, இரத்தத்தில் 92% உள்ளது. மனிதனால் உணவு இல்லாமல் சில மாதங்கள் வாழ முடியும், ஆனால் நீரின்றி சில நாட்களே வாழ இயலும். பூமியில் நீரின் சுழற்சியை தொடர்ந்து நடந்த வண்ணம் இருப்பதால் நமக்கு தேவையான நீர் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது. சங்க இலக்கிய பாடல்களில் நீர் சார்ந்த கருத்துக்கள் மிகுதியாக இருப்பதால்தான் சங்க இலக்கியத்தை சமூக பயன்பாட்டு இலக்கியம் என்கிறோம். மழைநீர் தொடங்கி அனைத்து வகை நீர்நிலைகளையும் பயன்பாட்டு முறையில் எடுத்து இயம்போதால் காலங்கடந்த இலக்கிய பெட்டகமாய் அவை இருந்து வருகின்றன. மழை பொழிவினால் ஏற்படும் பல்லுயிர் பெருக்கம், வேளாண் முறை, நீர் சேமிப்பு, நீர் தூய்மை, நீர் பாதுகாப்பு, நீர் சுழற்சி, நீர் பயன்பாடு ஆகிய சங்க இலக்கியங்களும் பேசுகின்றன. தாழ்வான நிலங்களை அடையும் நீரைக் கண்டு அங்கே கரைகளை உயர்த்தி நீரை தேக்கும் ஏரி மற்றும் குளங்களை உருவாக்குவதே ஒரு மன்னனின் முதல் கடமையாக சங்க இலக்கியம் கருதுகிறது. முன்னீர் என்று கடலை அழைத்த தமிழர்கள் நன்னீரை போற்றுவதில் மிகுந்த கவனம் செலுத்தினர். சோழ மன்னர் கரிகாலன் காவிரியாற்றில் அடிக்கடி ஏற்படும் வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்தவும் அப்பகுதி மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு மற்றும் விவசாயத்திற்கு தேவையான நீரை தடையின்றி வழங்கவும் பாசன பரப்பை விரிவுபடுத்தி சோழ நாட்டின் வேளாண்மையை வளப்படுத்தவும் கல்லணையை கட்டினான். சுமார் 2000 ஆண்டுகளாக இன்றும் உறுதியாக நிற்கும் அந்த அணை தமிழர்கள் நீரை எவ்வளவு தூரம் நேசித்தார்கள் மற்றும் பாதுகாத்தார்கள் என்பதற்கு சாட்சி. மெக்சிகோ நகரம் ஒரு காலத்தில் பிரம்மாண்டமாக இருந்த டெக்சோகோ ஏரியின் மீது கட்டப்பட்டுள்ளது. இதன் அடியில் உள்ள மண் மிகவும் மென்மையான களிமண் மற்றும் பாறைகளால் ஆனது. 2.2 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த நகரம் தங்களின் குடிநீர் தேவைக்காக நிலத்தடி நீர் ஆதாரங்களையே பெருமளவில் நம்பியுள்ளது. நிலத்தடி நீர் தொடர்ந்து வெளியேற்றப்படும் போது அடியில் ஒரு பெரிய வெற்றிடம் ஏற்படுகிறது. அதன் காரணமாக மேலே உள்ள மென்மையான சேற்று மண் மற்றும் நகரம் தன் சொந்த எடையாலேயே அழுத்தப்பட்டு பூமிக்குள் சுருங்குகிறது. நகரின் முக்கிய சின்னமான ஏஞ்சல் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் நினைவு சின்னத்தின் அடிப்பகுதி பூமிக்குள் புதைந்ததால் அதன் உயரத்தை ஈடுகட்ட 14 புதிய படிகள் சேர்க்கப்பட்டுள்ளன. சமீபத்திய நாசா செயற்கைக்கோள் தரவுகளின்படி இந்த நகரம் ஆண்டுக்கு சுமார் 10 அங்குலம் முதல் சில பகுதிகளில் அதற்கும் அதிகமாக பூமிக்குள் புதைந்து வருகிறது. மெக்சிகோ நகரம் எதிர்கொள்ளும் இந்த நிலச்சரிவு உலகிலேயே மிக கடுமையான நகர்ப்புற பிரச்சினைகளில் ஒன்றாகும். தண்ணீர் என்பது வெறும் திரவம் மட்டுமல்ல, அது பெண்களின் வாழ்வோடும் வலியோடும் பிணைக்கப்பட்ட ஒரு உணர்வு. அதிகாலை 3 மணிக்கே குழாயில் நீர் வரும் சத்தம் கேட்டதும் எத்தனையோ பெண்கள் தன் தூக்கத்தை துறந்து ஓடுகிறார்கள். அந்த நாள் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக விடிய வேண்டும் என்றால் முதலில் வீட்டில் இருக்கும் பாத்திரங்கள் நீரால் நிறைய வேண்டும். லாரிகளில் முண்டியெடுத்து நீர் பிடிப்பது, மைல் கணக்கில் நடந்து சென்று குடங்களில் நீர் சுமந்து வருவது என பெண்களின் அன்றாட பொழுதுகள் நீரிலேயே கரைந்து போகின்றன. கிராமங்களில் இன்றும் கூட பெண்கள் மழைநீரை சேகரிக்க திறந்த வெளியில் பாத்திரங்களை வைத்து தவங்கிடக்கிறார்கள். நீர் தட்டுப்பாட்டின் கொடுமை என்னவென்றால் சில மாநிலங்களில் தண்ணீருக்காகவே ஆண்கள் 1க்கு மேற்பட்ட திருமணங்களை செய்து கொள்கிறார்கள். உதாரணமாக, கடும் குடிநீர் தட்டுப்பாட்டு நிலவும் கிராமங்களில் வீட்டு வேலைகளை கவனிக்க ஒரு மனைவியும் வெகு தொலைவில் உள்ள மலைப்பகுதி கிணறுகளுக்கு சென்று தண்ணீர் எடுத்து வர மற்ற மனைவிகளும் தேவைப்படுகிறார்கள். சட்டப்படி பலதார மணம் தடை செய்யப்பட்டிருந்தாலும் குடிநீருக்காக நீர் மனைவிகள் என்ற பெயரில் இத்தகைய திருமணங்கள் நடப்பது ஒரு சமூக அவலமாகும். சமைப்பது, துவைப்பது, வீட்டை சுத்தம் செய்வது என பெண் பார்க்கும் ஒவ்வொரு வேலையையும் நீரை சார்ந்தே இருக்கிறது.

0: இதனாலேயே நீரை தேடி அலையும் பெரும் பொறுப்பும் அவர்கள் தலையிலேயே விழுந்துவிட்டது. இத்தனை கஷ்டங்களுக்கு இடையிலும் பெண்கள் நீரை தெய்வமாகவே போற்றுகிறார்கள். இன்னும் பல கிராமத்து பெண்கள் குடிநீர் எடுக்கும் குளங்களுக்குள் நுழையும் போது செருப்பை கரையில் கழட்டி வைத்துவிட்டுதான் செல்கிறார்கள். நீர் தட்டுப்பாடு என்பது வெறும் தண்ணீர் பற்றாக்குறை மட்டுமல்ல, அது ஒரு சமூக அவலம். தமிழகத்தின் பல இடங்களில் பெண்கள் நள்ளிரவில் கண்விழித்து லாரிகளுக்காக காத்திருக்கிறார்கள். நீர் பிடிப்பதில் ஏற்படும் சண்டைகள் சில நேரங்களில் வன்முறையாக கூட மாறுகின்றன. தாம்சன் ராய்ட்ஸ் நிறுவனத்தின் புள்ளி விவரப்படி கிராமப்புற பெண்கள் ஒரு நாளைக்கு சுமார் 5 முதல் 20 கிலோமீட்டர் தூரம் நீருக்காகவே நடக்கிறார்கள். ஒரு வருடத்தில் சுமார் 210 மணி நேரத்தை பெண்கள் இதற்காகவே செலவிடுகிறார்கள். அதாவது 27 நாட்களின் உழைப்பை இவர்கள் இழக்கிறார்கள். இந்தியா முழுவதும் 15 கோடி பெண்கள் இவ்வாறு அலைவதால் நாட்டிற்கு பெரும் பொருளாதார இழப்பும் ஏற்படுகிறது. நீண்ட தூரம் குடம் சுமப்பதால் பெண்களுக்கு இடுப்பு வலி, மூட்டு எலும்பு பாதிப்பு மற்றும் கருவுறுதலில் சிக்கல்கள் போன்றவை ஏற்படுகின்றன. இது தவிர இளம் சிறுமிகள் தங்கள் அம்மாவுக்காக உதவியாக நீர் சுமக்க செல்வதால் பள்ளி கல்வியை பாதியிலேயே நிறுத்திவிடுகிறார்கள். இந்தியாவில் 23% பெண்கள் கல்வி கற்பதை நிறுத்துவதற்கு நீர் தட்டுப்பாடும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. இந்திய விவசாயத்தின் தாங்கு சக்தியாக இருப்பவர்கள் பெண்கள் என்றால் அது பொய்யில்லை. விதைத்தல், நாற்று நடுதல், நீர் பாய்ச்சிதல், நீர் வடித்தல், உரமிடுதல், பயிரை பாதுகாத்தல், களை பறித்தல், அறுவடை, பொருட்களை பத்திரப்படுத்துதல் என எல்லா பணிகளையும் பெண்கள் செய்கின்றனர். கால்நடை வளர்ப்பு, பால் பண்ணை தொழில், மீன்வளம் ஆகியவற்றிலும் பெண்கள் பெரும் பங்கு வகிக்கின்றனர். உணவு தானிய உற்பத்தியில் 60% முதல் 80% வரையும் பால் பண்ணை தொழிலில் 90% பெண்களால் தான் நடக்கின்றன என்று சொல்கிறது ஆக்ஸ்ஃபார்ம் இந்திய ஆய்வு. ஆண்கள் நகர்ப்புறங்களுக்கு வேலை தேடி செல்வதால் விவசாயத்தில் பெண்களின் பங்கேற்பு அதிகரித்துள்ளதாக 2018 பொருளாதார ஆய்வறிக்கை கூறுகிறது. தண்ணீர் என்பது அடுத்த தலைமுறைக்கு நாம் விட்டு செல்ல வேண்டிய சொத்து. நாம் அவர்களை விட சிறப்பாக வாழ்ந்து முடிப்பதற்காக கடனாக பெற்றது அல்ல. தண்ணீர் சேமிப்பு என்பது உயிர் சேமிப்பு என்பதை ஒவ்வொரு மனிதனும் உணர வேண்டும். தொழில்நுட்பங்கள் எவ்வளவு வளர்ந்தாலும் ஒரு சொட்டு நீரை கூட நம்மால் ஆய்வகத்தில் உருவாக்க முடியாது. இருக்கும் நீரை பாதுகாப்பதே நம் முன்னால் உள்ள ஒரே வழி. தாகமில்லா உலகை படைக்க இன்றே உறுதியேற்போம். நீரை சேமிப்போம், உயிரை காப்போம்.
1: நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டது திருமதி கே. ஜெயலட்சுமி அவர்கள் எழுதி வழங்கிய உரை, நீர் ஒரு மாயத்திரவம்.

தமிழ்ச்சொல் மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து நேயர்கள் கேட்க இருப்பது சுவாரஸ்யமான விஷயங்களை குறித்து நேயர்களை ஆச்சரியப்பட வைக்கும் அபூர்வ செய்திகள். வழங்குபவர் திரு ஜி. சுப்பையன்.

சில உணவகங்களில் செயற்கை நுண்ணறிவு ரோபோட்கள் சமையலில் ஈடுபட தொடங்கியுள்ளன. செலவை குறைக்கும் நோக்கில் அறிமுகமான இந்த முயற்சி சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. ஹாங்ஸோ நகரில் இயங்கி வரும் சில உணவகங்களில் ரோபோட்கள் ஆர்டர் எடுப்பது முதல் சமையல் செய்தல், பரிமாறுதல், சுத்தம் செய்தல் வரை பல வேலைகள் மேற்கொள்கின்றன. ஒரு உணவகத்தில் மட்டும் 8 ரோபோட்கள் சேர்ந்து சமையலறை பணியின் பெரும் பகுதியை மேற்கொள்கின்றன. இதில் இன்னும் வியப்பூட்டும் விஷயம் என்னவென்றால், வாடிக்கையாளர்கள் ஆர்டர் செய்யும் முன்பு ரோபோட்கள் முகம் மற்றும் நாக்கை ஸ்கேன் செய்து சில கேள்விகளுக்கு பதில் பெறுகின்றன. அதன் அடிப்படையில் உடல்நிலை மற்றும் உணவு பழக்கங்களை மதிப்பீடு செய்து அதற்கேற்ற உணவுகளை பரிந்துரைக்கின்றன. இந்த ரோபோட்கள் 100-க்கும் மேற்பட்ட உணவு வகைகளை தயாரிக்கக்கூடியவை. மனித சமையலர்களின் அனுபவ தரவுகளை பயன்படுத்தி அதே சுவையை தர முயற்சிக்கின்றன. இதனால் உணவின் தரம் ஒரே மாதிரியாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாற்றம் சிலருக்கு ஆச்சரியமாகவும் சிலருக்கு கவலையாகவும் உள்ளது. குறிப்பாக வேலை வாய்ப்புகள் குறையுமா என்ற கேள்வியும் எழுகிறது. அதே சமயம் உணவின் விலை குறைவதும் சுவை மாறாமல் இருப்பதும் பலரால் பாராட்டப்படுகிறது. பசிபிக் பெருங்கடல், மரியானா அகழியின் விசித்திர உலகம். சூரிய ஒளி வந்தடையாத பசிபிக் பெருங்கடலின் மரியானா அகழி, அதாவது ட்ரென்ச், மிக ஆழமான கடல் பகுதியாகும். எவரெஸ்டை விட ஆழமான இந்த பகுதியில் சக்தி வாய்ந்த அழுத்தமும் இருளையும் எதிர்கொண்டு பல விசித்திரமான உயிரினங்கள் வாழ்கின்றன. கடலின் மேலிருந்து பார்வையிடும் பொழுது அது அமைதி நிறைந்ததாக காணப்படுகிறது. நீல நிறத்தில் பறந்து விரிந்து காணப்படும் ஒரு மகா அற்புதம். ஆனால் அதன் அடிபாகத்தில் மனிதர்கள் இன்றும் முழுமையாக காண இயலாத ஒரு இருள் நிறைந்த உலகம் உண்டு. சூரிய ஒளி கூட வந்தடையாத அதிக அழுத்தமும் விசித்திரமான உயிரினங்களும் நிறைந்த மர்ம உலகத்தின் பெயர்தான் பசிபிக் பெருங்கடல், மரியானா அகழி. உலகத்தின் மிகவும் உயரமான எவரெஸ்ட் சிகரத்தை பற்றி அனைவருக்கும் தெரியும். ஆனால் உலகத்தின் மிகவும் ஆழமான இடம் எதுவென்று கேட்டால் பலரும் சிந்திப்பார்கள். பசிபிக் கடலின் அடிபாகத்தில் மறைந்து கிடக்கும் மரியானா அகழிதான் அந்த மர்ம உலகம். மரியானா அகழியின் ஆழம் சுமார் 11 கிலோமீட்டர். உலகத்தின் மிகவும் உயரமான எவரெஸ்ட் மலையை பெயர்த்து எடுத்து இந்த ஆழமான இடத்தில் வைத்தால் கூட அதன் மேல்பாகம் தாழ்ந்த நிலையில் இருக்கும். ஆழத்தின் அளவு கேட்கும் பொழுதே மனிதனின் கற்பனைக்கு எட்டாதது. மரியானா அகழியில் மிக ஆழமான பாகம் சேலஞ்சர் டீப். ஆனால் சந்திரனில் இறங்கியவர்களை விட சிலர் மட்டுமே இங்கு வந்தடைந்துள்ளனர். 1960 டோன் ஃபால்ஷும் ஜாக்வாஸ் பிக்காரும் ட்ரியஸ் என்ற நீர்மூழ்கி கப்பல் வாயிலாக இந்த ஆழமான பகுதிக்கு வந்தடைந்தனர். பின்பு புகழ்பெற்ற ஹாலிவுட் ஆங்கில திரைப்பட இயக்குனர் ஜேம்ஸ் காமரூன் தனிமையாக இந்த அகழியின் ஆழத்தினுடைய பயணித்து வரலாற்றை படைத்தார். கடலின் அடிபாகத்தில் உள்ள இந்த பயணம் விண்வெளி பயணத்தை விட ஆபத்து நிறைந்தது என விஞ்ஞானிகள் குறிப்பிடுகின்றனர். கடலின் ஆழத்தில் செல்லும் தோறும் தண்ணீரின் அழுத்தம் அதிகரிக்கும். மரியானா அகழியின் அடிபாகத்தில் வந்தடையும் பொழுது அந்த அழுத்தம் 1000 மடங்கு அதிகரிக்கும். அது எவ்வளவு பயங்கரமானது என்பதை புரிந்து கொள்ள இயலும். ஒரு சாதாரண நீர்மூழ்கி கப்பல் அங்கு வந்து சேர்ந்தால் அதன் பகுதிகள் அனைத்தும் சிதைந்து போகும். மற்றும் 10 சென்டிமீட்டர் அளவு வடிவமான பெரிய அமீபாக்கள் இங்கு உண்டு. உலகத்தில் மிக ஆழகத்தில் வசிக்கிற மரியானா ஸ்னெயில் என்ற மீன் வகைகள் அதிக சக்தி வாய்ந்த அழுத்தத்தையும் எதிர்கொண்டு வாழ்கின்றன. மனிதன் வந்தடையாத இந்த பகுதியிலும் பிளாஸ்டிக் குப்பைகள் வந்தடைகின்றன. மற்றும் சேலஞ்சர் டீப்பின் அடிபாகத்தில் பிளாஸ்டிக் குப்பைகள் கண்டடைந்த பொழுது விஞ்ஞான உலகம் அதிர்ச்சியடைந்தது. கடலின் மிக ஆழத்தில் உயிரினங்களின் உடலில் கூட மைக்ரோ பிளாஸ்டிக் குப்பைகள் காணப்பட்டதை ஓரிடமும் கூட உயிரினங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை எச்சரிக்கை ஊட்டுகிறது. பசிபிக் கடலின் மரியானா அகழியின் பக்கத்தில் கடலின் அடியில் எரிமலைகள் காணப்படுகின்றன. அவைகளிலிருந்து வெளிவருகின்ற சூடான தண்ணீரும் தாதுக்களும் அங்கே வசிக்கும் உயிரினங்களுக்கு உணவாக மாறுகிறது. சூரிய ஒளி இல்லாத உலகத்தில் இரசாயன மாற்றங்களால் உயிரினங்கள் வாழ்கின்றன என்பதை விஞ்ஞான உலகம் அற்புதப்படுத்துகிறது. கடலின் அடியில் புகைக்குழாய்கள் போல் உயர்ந்து நிற்கின்ற வடிவங்களை ஹைட்ரோ தெர்மல் வென்ட்கள் என்று அழைக்கப்படுகின்றன. 4000 டிகிரி செல்சியஸ் மேலான வெப்பமான இரசாயன பொருட்கள் இவைகளிலிருந்து வெளிவருகின்றன. இந்த இரசாயன பொருட்களிலிருந்து ஆற்றல் வாய்ந்த பாக்டீரியாக்கள் தான் அங்கே உள்ள உயிரினங்களின் அடிப்படையாகும். சூரிய ஒளி இல்லாமலும் உயிரினங்கள் வாழ்கின்றன என்பது அறிவில் உண்மையாகும். மரியானா அகழியின் சுற்றுச்சூழல் பூமியின் மற்றொரு பகுதி போலில்லை. கடுங்குளிர்,
இருள்.

அதிக வலுவுள்ள அழுத்தம் எல்லாம் நிறைந்த பகுதியாகும். கடலின் அடியில் பாறைகளும் எரிமலைகளும் பார்த்தால் செவ்வாய் கிரகத்திலோ சுக்கரனிலோ வந்தடைந்தது போல காட்சியளிக்கும் என கடல் ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இதனால்தான் மரியானாகழி ஓர் பெரும் சோதனை கூடமாக காட்சியளிக்கிறது. பூமியில் பெரும்பான்மையாக நீரில் வாழும் உயிரினங்கள் சூரிய ஒளியை சார்ந்துதான் வாழ்கின்றன. ஆனால் மரியானா அகழியில் சூரிய ஒளி வந்தடைவதில்லை. அங்கே உள்ள பாக்டீரியாக்கள் ஹைட்ரஜன் சல்ஃபைடு, மீதேன் போன்ற ரசாயன பொருட்கள் உணவாக்கி கொண்டு உயிர் வாழ்கின்றன. சூரிய ஒளி இல்லாமலும் உயிரினங்கள் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்கின்றன என்பது இன்னும் விஞ்ஞான உலகத்தை அதிசயிக்க வைக்கிறது. செவ்வாய் கிரகத்திற்கு ராக்கெட் அனுப்புவதை விட மிக கஷ்டமானது மரியானா அகழியின் அடிப்பகுதிக்கு பயணம் செய்வது. விண்வெளியில் அழுத்தம் குறைவதென்றால் கடலின் அடியில் அழுத்தம் அதிபயங்கரமானது. ஒரு சிறிய பிளவு போலும் நீர்மூழ்கி கப்பலை சீர்குலைத்து விடும். அதனால்தான் டைட்டானியம் போன்ற அதிக வலுவான உலோகம் உபயோகிக்கிறது. மரியானா அகழி ஒரு சாதாரண கடல் பகுதி இல்லை, மனிதன் இன்றும் முழுமையாக வாசிக்காத பூமியின் ஒரு இரகசிய புத்தகமாக உள்ளது. வெகு தூரத்தில் உள்ள நட்சத்திரங்களை தேடி போகின்ற மனிதன் காலடிக்கு கீழே இந்த ஆழமான உலகத்தை பற்றி மிகவும் குறைவாக அறிவான். இயற்கை அதனின் பெரிய அரிய ரகசியங்களை மறைத்து வைத்திருப்பது இத்தனை இருள் நிறைந்த கடல் ஆழங்களிலாகும் என்பது புரியாத புதிர்தான். உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகம். ₹1,00,000 கோடி செலவில் கட்டப்பட்ட உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகம் அண்மையில் ஈஜிப்டில், அதாவது எகிப்தில் திறக்கப்பட்டது. அங்கு 5,000 ஆண்டுகள் பழமையான பொருட்கள், தங்க பொக்கிஷங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. உலகின் பழமையான நாகரிகத்திற்கு சொந்தமான சுமார் 4,500 ஆண்டுகளுக்கு முன்பு எழுப்பப்பட்ட கிஷா பிரமிடுகள் இன்றும் கம்பீரமாக நிற்கிறது. அது மட்டுமின்றி எகிப்தில் கட்டப்பட்ட பழங்கால கோவில்கள், கடவுள் சிலைகள், பதப்படுத்தப்பட்ட மன்னர் மற்றும் அவர்களின் உடல்கள், தங்க பொக்கிஷங்கள் என அனைத்தும் இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. உலகிலேயே விலைமதிப்பு மிக்க தங்க பொக்கிஷங்கள் கண்டெடுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருவது எகிப்தில் மட்டும்தான். எனவே எகிப்து அரசாங்கம் இதுவரை கண்டெடுக்கப்பட்ட பொக்கிஷங்களை ஒரே இடத்தில் வைத்து பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்த பிரமிட்டில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் அருங்காட்சியகத்தை அண்மையில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. உலகிலே மிகப்பெரிய தொல்பொருள் அருங்காட்சியகம் என்ற பெயரை பெற்று இந்திய மதிப்பில் சுமார் 1,06,000 கோடி செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. 121 ஏக்கர் நிலத்தில் 41 ஏக்கர் பரப்பளவுக்கு மிகப்பெரும் பிரம்மாண்ட எகிப்து அருங்காட்சியகம் கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. பிரமிடுகளின் திசை நோக்கி கண்ணாடி மற்றும் கல் கலவையில் உருவாக்கப்பட்ட இதன் நுழைவாயிலில் மன்னர் ராமசேஸ் 2 3,200 ஆண்டுகள் வாய்ந்த 83 டன் எடையுடைய மாபெரும் சிலை பார்வையாளர்களை வரவேற்கிறது. இங்கு 5,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பொருட்கள் உள்ளிட்ட 100,000-க்கும் மேற்பட்ட பழமையான பொக்கிஷங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக 3,300 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மன்னன் டூட்டன் காமூனின் 5,000-க்கும் மேற்பட்ட பொருட்கள் முதன்முறையாக ஒரு தொகுப்பாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. விலை மதிக்கவே முடியாது என்று மதிப்பிடப்பட்ட அவரது புகழ்பெற்ற தங்கத்தால் செய்யப்பட்ட முகமூடி, தேர், ஆபரணங்கள், நாற்காலிகள், செருப்புகள், கைத்தடி என அனைத்தும் அதில் அடங்கும். மேலும் எகிப்து மன்னர்களின் ஆயுதங்கள், பதப்படுத்தப்பட்ட உடல்கள், பழங்கால எழுத்துகள் அடங்கிய பேழைகள், நைல் நதிக்கரையில் கண்டெடுக்கப்பட்ட பழங்கால வீட்டு உபயோகப் பொருட்கள் என அனைத்தும் மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. மேலும் இதில் உலகத்தரத்திலான ஆராய்ச்சி மையங்கள், குழந்தைகள் அருங்காட்சியகம் மற்றும் டிஜிட்டல் அனுபவ காட்சிகள் ஆகிய வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த அருங்காட்சியகத்தை ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான மக்கள் பார்வையிடுவார்கள் என்று எகிப்து அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. உலகின் முதல் புத்தக கிராமம். இத்தாலி நாட்டில் உள்ள லுனிஜியானா எனப்படும் மலைப்பகுதியில் பசுமையால் சூழப்பட்டு அமைந்திருக்கிறது மவுண்ட் ரெஜிமோ என்ற சிறிய கிராமம். இது வெறும் ஊர் இல்லை, புத்தகங்களின் பெருமையை உலகிற்கு உணர்த்தும் ஒரு அழகிய இலக்கிய பூங்கா. இந்த கிராமம் உலகின் முதல் புத்தக கிராமம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. இங்குள்ள ஒவ்வொரு தெரு மற்றும் வீடு புத்தகங்களால் நிரம்பியிருக்கிறது. கடந்த 15-ஆம் நூற்றாண்டில் சபாஸ்டியானோ என்ற இளைஞன் மவுண்ட் கிராமத்திலிருந்து வட இத்தாலியில் உள்ள ஒரு முக்கிய நகரமான மிலான் நகருக்கு சென்று அச்சுக்கலையை கற்று வந்தார். அதன்பின் இவர் துவங்கிய புத்தக வியாபாரம் இத்தாலியை தாண்டி பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி நாடுகள் வரை பரவியது. இங்கிருந்த பலரும்

புத்தக வியாபாரிகளாக மாறினர். வெறும் புத்தகங்கள் மட்டும் விற்காமல் சுதந்திர எண்ணங்களையும் தரமான இலக்கியங்களையும் மக்களிடம் கொண்டு சேர்த்தனர். இத்தாலிய ஒருங்கிணைத்த சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்டவர்கள் இந்த புத்தக வியாபாரிகள். இன்று புத்தக பிரியர்களின் கனவு உலகமாக திகழ்கிறது இக்கிராமம். குறுகிய தெருக்களில் பழைய புத்தக கடைகள், அரிய நூல்கள், இலவச நூலகங்கள் என அனைத்தும் உள்ளன. ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் இங்கு நடக்கும் புத்தக திருவிழா உலகம் முழுவதிலிருந்து வாசகர்களை ஈர்க்கிறது. இந்த விழாவில் புத்தகங்கள் மட்டுமின்றி உள்ளூர் உணவுகள், இலக்கிய விவாதங்கள், குழந்தைகளுக்கான கதைகள் என எல்லாம் கிடைக்கும். கடந்த 1952 முதல் வழங்கப்படும் பிரேமியோ பான்ஹரெல்லா விருது இந்த ஊரின் இலக்கிய பெருமையை உலகிற்கு எடுத்து சொல்கிறது. இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் புத்தகங்கள் வாங்குவது மட்டுமின்றி தங்களிடம் இருக்கும் புத்தகங்களையும் பரிமாறிக்கொள்ளலாம். தெருமுனைகளில் இருக்கும் சிறு நூலகங்களில் புத்தகங்களை இலவசமாக படிக்கலாம். வாசிப்பின் மகிழ்ச்சியை உணர விரும்புவோருக்கு ஓர் அற்புத கிடமாக உள்ளது இக்கிராமம். இங்கு ஒவ்வொரு புத்தகமும் ஒரு கதவு. அதை திறந்தால் அறிவின் புது உலகம் காத்திருக்கிறது. ஒரே ஒருவர் வசிக்கும் கிராமம். உலக வரைபடத்தில் மிகச்சிறிய புள்ளியாக தோன்றினாலும் அமெரிக்காவின் நெப்ராஸ்கா மாநிலத்தில் உள்ள மோனோவி என்ற கிராமம் அதன் அபூர்வ தன்மையால் உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளது. மனிதர்கள் கூட்டமாக வாழும் சமூக அமைப்புக்கு மாறாக ஒரே ஒருவர் வசிக்கும் கிராமமாக இது தனித்துவம் பெற்றுள்ளது. மோனோவி கிராமம் ஒரு காலத்தில் சுறுசுறுப்பான ஒரு சிறிய குடியிருப்பாக இருந்தது. 1930களில் இங்கு சுமார் 150 பேர் வாழ்ந்ததாக வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன. விவசாயம், வேலைவாய்ப்புகள் குறைந்து இளைஞர்கள் நகரங்களுக்கு இடம்பெயர்ந்து துவங்கியதால் இக்கிராமத்தின் மக்கள் தொகை குறைந்து வந்தது. இறுதியாக 2000 எல்சி ஐலர் என்ற பெண் மட்டுமே அங்கு நிரந்தரமாக வாழும் ஒரே குடியிருப்பாக மாறினார். எல்சி ஐலர் இக்கிராமத்தின் நிர்வாகத்தை முழுமையாக மேற்கொண்டு வருகிறார். மேயர், நகராட்சி அலுவலர், வரி வசூலிப்பவர் போன்ற அதிகாரப்பூர்வ பொறுப்புகளை அவரே வகிக்கிறார். சட்ட விதிகளின்படி ஆண்டுதோறும் தேவையான அனுமதிகளை வழங்கி வரிகளை விதித்து அதையும் தானே செலுத்துவது போன்ற விசித்திரமான நிர்வாக நடைமுறையும் இங்கு நடைபெறுகிறது. அமெரிக்கா மக்கள் தொகை கணக்கெடுப்புகளிலும் மோனோவி கிராமம் ஒரே ஒரு நபர் வசிக்கும் கிராமமாக அதிகாரப்பூர்வமாக பதிவாகியுள்ளது. இங்கு எல்சி ஐலர் நடத்தி வரும் சிறிய உணவகம் மற்றும் மதுக்கடைதான் அப்பகுதியின் ஒரே சமூக சந்திப்பிடமாக உள்ளது. அருகிலுள்ள கிராமங்கள் மற்றும் சாலைகளில் பயணம் செய்பவர்கள் சிலர் இங்கு வந்து உணவருந்தி உரையாடி செல்வது வழக்கம். மேலும் அப்பெண்மணி மறைந்த தன் கணவரின் விசி நினைவாக ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் கொண்ட சிறிய நூலகத்தையும் பராமரித்து வருகிறார். இதன் மூலம் சமூக உறவை தொடர்ந்து உயிர்ப்புடன் வைத்திருக்கிறார். மோனோவி கிராமம் மக்கள் நடமாட்டம் குறைந்த அமைதியான சூழலில் இருந்தாலும் மனித மன வலிமையையும் தன்னம்பிக்கையும் கொண்ட வாழ்க்கையின் எடுத்துக்காட்டாக திகழ்கிறது.

நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருந்தது ஆகாஷவாணி திருவனந்தபுரம் நிலையத்திலிருந்து ஒலிபரப்பான தமிழ்ச்சொல் மாலை. இத்துடன் இந்திய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் சங்கீதா கிருஷ்ணகுமார். நன்றி, வணக்கம்.